0: ஹலோ,
1: ஹலோ,
0: தவி நீங்க பர்ஃபியூம்ஸ் இன்னைக்கு நான் இப்படி ரொம்ப ஃபோன் தொகுறி சார்.
1: லிலோங் லே ஹவுங் டகி புர்ஹானுத்தீன்
0: லிலோங் லே ஹவுங் ஹவுங் ஹை ப்ரோ.
1: ஹாய்,
0: மீன் தோம் தங்க ஹை பியுவா
1: புர்ஹானுத்தீன்.
0: புர்ஹானுத்தீன்
1: ஹாய் மேடம்.
0: கரம் பை இசை தவி கன்பி கனி
1: தொலை சிலங்கி ரன்பி தவுனான சக்பா ஹைஜேம் இமோன சைரேங்பா ரன்பி தவுனான சைராங்பா மின்சிவி நங்கி
0: ரன்வீர் தௌனான சக்ப கைதேம் இம்மோகி மேக்த ரன்வீர் மசாமக்ன சைரங்ப தோரை ஃபிலிம் இசைஜினிக்கு இசை ஜியூசிக் லைசரி
1: குதோல் தொக்ஜரக்லகி பின்ன தமிழ்நாடு
0: தாகச்சரி தோம்பசு.